திலகு ரூப பவன் சுதலீனா பதல பைட்டு புனி பாகரி ஆவா மாங்கா விதா தாய் சிறு நாவா மோயிஸ்வரன் ஜெயிலாக பட்டாவா புதுவெல மரமுத்தோரும பாவா ராம் கா சர்கரி ஹம் தும்பல புத்திரிதான் ஆசிஷ் தேய்கை சோ ஹர்ஷல ஹனுமான் நெஸ்டர் ஏக சிந்து மாறி.